0: அத்தனை ருபியா எதை போதில் கொம்பு தெமாக்கும் உரிதுவும் ஏடிவியும் ஹோதம் நீங்கள்
1: திவேஹி எஃப்எம் நுவதிக எக்கம் மெகாஹர்ட்ஸ்
2: மீ இஸ்மாயில் அஃபான் ரங்குல நூக்குல அழிக்குல உதுக்குல ஃபெனையே திவேஹியுடும் அடுவாமுத்திதானி நுவதிக எக்கம் மெகாஹர்ட்ஸ் திவேஹி எஃப்எம் தொம்வெல்